0: சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
1: ஒரே ஒரு பெயர் சவுண்ட் ரேடியோ.
0: அடுத்து வரும்
1: 4 பாடல்கள்.

சத்தம் என்ன, மண்ணோட சின்ன துரல் என்ன, எங்கே

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள். வழங்குவது சவுத் ரேடியோஸ்.

மெல்பேர்ன் மாநகரத்தில் உங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அதிநவீன முறையில் ஒளிப்படம் செய்திட வீடியோகிராபி மற்றும் போட்டோகிராபி மூலமாக உங்கள் அழகிய நினைவுகளை வளரும் நினைவுகளாக மீட்டி பார்க்கின்ற வகையில் ஒளிப்படம் செய்திட இன்றே நினைவில் வைத்திருங்கள் ஸ்டுடியோ சார்ல்ஸ். மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்டுடியோ சார்ல்ஸ் சுழியம் 424-604-385. மீண்டும் ஒரு தரம் சுழியம் 424-604-385.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: 4th of July savings are happening now at the Home Depot with select appliances starting at $398. Plus, get free delivery on appliance purchases of $398 or more, no membership required. Upgrade your kitchen with a modern and sleek GE profile refrigerator featuring hands-free autofill for the perfect pour every time. And make laundry day easier with 2-in-1 washer-dryer combo innovation that completes laundry in about 90 minutes. Shop top brand appliances now at the Home Depot. Offer valid June 17th to July 8th, U.S. only. See store online for details.
2: என்ன சமையலற பக்கம் இருந்து பாட்டு சத்தமா கேக்குது, வாசனை வேற மூக்க துளைக்குது.
3: அது நம்ம லாலா மசாலாவோட மகிமை.
2: என்ன லாலா மசாலாவா?
3: ஆம், 20-க்கும் மேற்பட்ட மசாலா பொருட்கள் வீட்டு தயாரிப்பாக விற்பனைக்கு காத்திருக்கிறது.
4: இன்று வாட்ஸ்அப்பில் +91 984 7574124 இந்த இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
3: இந்தியாவின் எந்த பகுதிக்கும் ஷிப்மெண்ட்ஸ் அனுப்பி வைக்கப்படும்.
4: சவுத் ரேடியோஸ் எனும் சொல்லை ரெஃபரன்ஸ் செய்து கூடவே ஒரு இலவச மாதிரி பொருளை பெற்றுக் கொள்ளுங்கள். இனி உங்க கைப்பக்குவம் வேற மாதிரி. லாலா மசாலா.

0: மாப்பிள்ள கடைசியா ஒரு ஆஃப் சொல்லுவோமா?
1: ஒரு ஃபுல்லே சொல்லுவோம்.
2: பிரவீன்
1: பாயா சூப்பர் பிகர் உஷார் பண்ணிட்டான்பா. பக்கத்து கிளாஸ் தான், மஜா பண்ணிட்டான்பா.
0: அப்படியா? டேய் உண்மையிலேயே மாடா,

ஆஸ்திரேலியாவில் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல ஆசைப்படுகிற நபரா? வீடு வாங்க முடியலையே, எனக்கு பேட் கிரெடிட் வந்துட்டே அப்படின்னு கவலைப்படுகின்ற நபரா? அல்லது எந்த மாதிரியான லோன் எடுத்தால் என்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு போகலாம் என்று குழப்பத்தில் இருக்கின்றனவரா? உங்களுடைய வங்கி கடன் தொடர்பான தேவைகள் எதுவாக இருந்தாலும், ஆஸ்திரேலியாவின் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும், மெல்பேர்னில் இருந்தவாறு சேவை வழங்க காத்திருக்கிறார்கள் ஆல் ரவுண்ட் ஃபைனான்ஸ் புரோக்கர்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த சப்ரீனா உலகநாதன். இன்றே அலைபேசியூடாக அலையுங்கள். சுழியம் 406-998-941 இணையதளத்தில் allroundfinancebrokers.com.au. Refinance home loans, investment loans, construction loans, loan of loans, business loans, asset finance, bad credit loans, debt consolidations. இப்படி எந்த வகையான வங்கிக் கடன் தொடர்பான தேவைகள் இருந்தாலும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: சிங்கப்பூர் லிட்டில் இந்தியாவில் வீரமாகாளி அம்மன் ஆலயத்திற்கு முன்பாக இலக்கம் 122 செரங்கூன் சாலையில் யூனிவர்சல் உங்களுக்கு தேவையான அத்தனை ஸ்மார்ட் போன்களையும் விசேட விலைக்கழிவோடு பெற்றுக்கொள்ள ஸ்மார்ட் போன் அக்சசரிஸ் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கிட யூனிவர்சல்.

எங்கெங்கு சென்றாலும் இசையுடன் உங்களோடு இணைந்திருக்கும் புரட்சி புரட்சி புரட்சி FM.

0: நீங்கள் உள்ளூர் அல்லது உலக இலத்திரனியல் வாணிப உரிமையாளரா? உங்களுடைய வியாபாரமும் மிக குறைந்த விலையில் நாளொன்றிற்கு 500,000 மேற்பட்ட நுகர்வோரை சென்றடைய வேண்டுமா?
1: ஏன் தாமதம்? இப்பொழுதே உங்கள் சவுத் ரேடியோஸினை info@southradios.com மின்னஞ்சல் வழி தொடர்பு கொள்ளுங்கள்.
0: வியாபாரம் பெருகிட விளம்பரம் செய்தி.

இன்றைய சூப்பர் ஹிட் பாடல்கள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோம். எதிரொலி ஆஸ்திரேலியாவில் இருந்து மாதம் ஒரு தடவை வருகின்ற பத்திரிகை. ஆஸ்திரேலியாவின் அத்தனை விடயங்களையும், நடப்பு விவகாரங்களையும், தமிழ் கலை கலாச்சார நிகழ்வுகளையும் எழுத்துருவில் தாங்கி வருகிறது. ஆஸ்திரேலியா தழுவிய ரீதியில் அனைத்து தமிழ் வணிக நிலையங்களிலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இணையதளத்தில் படிக்க இப்பொழுதே கூகுள் செய்யுங்கள் ETHIROLI.com எதிரொலி.com.

0: உற்றத்துடன் நெஞ்சை விட்டு அகலாத நீங்காத நினைவுகள் மீண்டும் மீண்டும் மீட்டி பார்க்க தூண்டும் இளமை கால நினைவுகள். பசுமையான வசந்த கால வாழ்வியலோடு பயணிக்கும் அனுபவத்தை பெற்றிட கேளுங்கள் பழைய பாடல் வானொலி. உங்கள் சவுத் ரேடியோ செயலியில் மட்டுமே.
1: But God of all, there be you and me singing out

சிங்கப்பூர் லிட்டில் இந்தியாவில் வீரமாக்காளி அம்மன் ஆலயத்திற்கு முன்பாக இலக்கம் 122 செரங்கூன் சாலையில் யூனிவர்சல் உங்களுக்கு தேவையான அத்தனை ஸ்மார்ட் போன்களையும் விசேட விலைக்கழிவோடு பெற்றுக்கொள்ள ஸ்மார்ட் போன் அக்சசரிஸ் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கிட யூனிவர்சல்

0: இன்றைய சூப்பர் ஹிட் பாடல்கள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோம். எதிரொலி ஆஸ்திரேலியாவில் இருந்து மாதம் ஒரு தடவை வருகின்ற பத்திரிகை. ஆஸ்திரேலியாவின் அத்தனை விடயங்களை, நடப்பு விவகாரங்களையும், தமிழ் கலை கலாச்சார நிகழ்வுகளையும் எழுத்துருவில் தாங்கி வருகிறது. ஆஸ்திரேலியா தழுவிய ரீதியில் அனைத்து தமிழ் வணிக நிலையங்களிலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இணையதளத்தில் படிக்க இப்பொழுதே கூகுள் செய்யுங்கள் ETHIROLI.com எதிரொலி.com.
1: உங்கள் பேராபிமானம் வென்ற நம்ம வீட்டு வானொலி சவுத் ரேடியோஸில் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

0: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்கள் உங்கள் அபிமான புரட்சி வானொலியில் கேட்டு மகிழ்ந்தனர். இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை ஹோம் பேஜில் தட்டுங்கள்.
1: உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட உங்கள் குடும்பத்தில் ஒருவராக உங்கள் பயணத்தின் உற்ற தோழமையாக உங்கள் தனிமைக்கு ஏற்ற பொழுதுபோக்கு அம்சங்களை தாங்கி சவுத் ரேடியோ செயலி.

0: உலகின் எந்த பகுதியில் நீங்கள் வாழ்ந்தாலும் உங்கள் உற்ற தோழனாக தமிழில் அத்தனை வானொலிகளையும் ஒரே செயலியில் தாங்கி வளம் வருகின்றது சவுத் ரேடியோ.
1: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள். வழங்குவது சவுத் ரேடியோஸ்.

மெல்பேர்ன் மாநகரத்தில் உங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அதிநவீன முறையில் ஒளிப்படம் செய்திட வீடியோகிராபி மற்றும் போட்டோகிராபி மூலமாக உங்கள் அழகிய நினைவுகளை வளரும் நினைவுகளாக மீட்டிப்பார்க்கின்ற வகையில் ஒளிப்படம் செய்திட இன்றே நினைவில் வைத்திருங்கள் ஸ்டுடியோ சார்ல்ஸ். மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்டுடியோ சார்ல்ஸ் சுழியம் 424-604-385. மீண்டும் ஒரு தரம் சுழியம் 424-604-385.

இது ரீமிக்ஸ் பாடல். அதுவானுக்கு மேலே சவுத் ரேடியோஸின் எக்ஸ்க்ளூசிவ் படிப்பாங்க. இது ரீமிக்ஸ்.

0: டபுள் டிஜே ரீமிக்ஸ் உங்களுக்காக நேரம்
1: மலையாள பகவதி மலையாள பகவதி மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய் ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா சந்திரராய் சூரியராய் உம்பேரு நிலச்சிருக்க ஜக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

ஒலியோடை படைப்பில் முன்னணி வகிக்கும் திரு முருகன் அவர்களது குரலில் நமது சவுத் ரேடியோ செயலியின் பாட்காஸ்ட் பகுதி ஒலியோடை படைப்பாக நந்திபுரத்து நாயக் கடல்வேந்தன் கரிகால் வளவன் கடல் புறா சிவகாமியின் சபதம் வேள்பாரி பார்த்திபன் கனவு மற்றும் பொன்னியின் செல்வன் கேட்டு மகிழ தவறாதீர்கள். கூடவே உங்கள் அன்பான பின்னூட்டங்களை நமக்கான ஊக்கமருந்தாக ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: இது நம்ம வீட்டு வானொலி சவுத் ரேடியோஸ்.
1: தொண்ணூறுகளில் ஊரகங்களின் அழகை தரிசித்தபடி இந்த பாத்திரி பாடல் கேட்டவாறு பேருந்தில் பயணித்துள்ளீர்களா?
2: அந்த அழகிய நினைவுகளை மீட்டி பார்த்திட உங்கள் தொண்ணூறுகளின் திவிட்டாத மிட்டுக்களை கேட்டு
3: மகிழ்ந்து
1: இப்பொழுது கேளுங்கள். 90s, it's radio.

ஸ்பைசி சாட்ஸ் டீ அண்ட் காஃபி ஷாப். நாவிற்கு சுவையாக தேநீர் அருந்தி மகிழ்ந்திட சிற்றுண்டிகளை உண்டு மகிழ ஸ்பைசி சாட்ஸ். தாலுகா அலுவலகம் அருகில் தேன்கனிக்கோட்டை, தமிழ்நாடு. நம்பி வாங்க, நான் ருசிக்க அருந்தி மகிழ்க.

0: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்கள் உங்கள் அபிமான புரட்சி வானொலியில் கேட்டு மகிழ்ந்தனர். இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை ஹோம் பேஜில் தட்டுங்கள்.
1: உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் குடும்பத்தில் ஒருவராக, உங்கள் பயணத்தின் உற்ற தோழமையாக, உங்கள் தனிமைக்கு ஏற்ற பொழுதுபோக்கு அம்சங்களை தாங்கி சவுத் ரேடியோ செயலி.

0: ஆன ஒலி தெளிவில் அதிநவீன ஒலியமைப்பில் கலையகத்தில் இருந்து உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் உறவுகளை மகிழ்விக்க ஆண்ட்ராய்ட் மற்றும் ஆப்பிள் டிவைஸ்களில் கிடைக்கின்றது சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோ இப்பொழுதே உங்கள் ஸ்மார்ட் போனில் சவுத் ரேடியோ இடைவெளி ஏதுமின்றி SOUTHRADIOS என தேடுங்கள்.
1: அடுத்து வரும் மூன்று பாடல்கள் உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸில் புரட்சி FM சிறப்பு தொழில்நுட்பத்துடன்.

சவுத் வைப்ஸ். இப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள்

இப்போது இலவச செயலி பயன்படுத்தும் நேயர்களும் புரட்சி வானொலியில் விருப்ப பாடல் கேட்டு மகிழலாம். நீங்கள் செய்ய வேண்டியது சவுத் ரேடியோ செயலியின் ஹோம் பேஜ் பகுதியில் உள்ள சாங் ரிக்வெஸ்டினை கிளிக் செய்யுங்கள். ரிவார்ட்ஸ் வீடியோ விளம்பரத்தை முழுமையாக பார்த்த பின் சாங் ரிக்வெஸ்ட் பகுதி வழி விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள்.

ஒல்லியோடை படைப்பில் முன்னணி வகிக்கும் திரு முருகன் அவர்களது குரலில் நமது சவுத் ரேடியோ செயலியின் பாட்காஸ்ட் பகுதி ஒல்லியோடை படைப்பாக நந்திபுரத்து நாயகி கடல் வேந்த கரிகால் வளவன் கடல் புறா சிவகாமியின் சபதம் வேள்பாரி பார்த்திபன் கனவு மற்றும் பொன்னியின் செல்வன் கேட்டு மகிழ தவறாதீர்கள். கூடவே உங்கள் அன்பான பின்னூட்டங்களை நமக்கான ஊக்கமருந்தாக ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.

இப்போது இலவச செயலி பயன்படுத்தும் நேயர்களும் புரட்சி வானொலியில் விருப்ப பாடல் கேட்டு மகிழலாம். நீங்கள் செய்ய வேண்டியது சவுத் ரேடியோ செயலியின் ஹோம் பேஜ் பகுதியில் உள்ள சாங் ரிக்வெஸ்டினை கிளிக் செய்யுங்கள். ரிவார்ட்ஸ் வீடியோ விளம்பரத்தை முழுமையாக பார்த்த பின் சாங் ரிக்வெஸ்ட் பகுதி வழி விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: ஊர்களில் ஊரகங்களின் அழகை தரிசித்தபடி இந்த பாத்திரை பாடல் கேட்டவாறு பேருந்தில் பயணித்துள்ளீர்கள்.
1: அந்த அழகிய நினைவுகளை மீட்டி பார்த்திட உங்கள் தொண்ணூறுகளின் தவிட்டாத மெட்டுக்களை கேட்டு
2: மகிழ்ந்து
0: இப்பொழுதே கேளுங்கள். 90s, it's radio.

டாண்டினோங் மாநகரத்தில் உங்கள் நாவிற்கு ருசியாக இலங்கை, இந்திய, மலேசிய உணவு வகைகளை சுவைத்து மகிழ்ந்த உங்கள் விசேட தேவைகளுக்கு ஏற்ற வகையில் கேட்ரிங் வகைகளை ஆர்டர் செய்து மெல்பேர்னின் சவுத் ஈஸ்ட் பகுதியில் நீங்கள் எங்காவது இருந்தாலும் உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றே நீங்கள் நாட வேண்டிய இடம் ஒஸ் ஸ்பைஸ். மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் 3 9599 2775. கூகுளில் ஒஸ்பைஸ் என தேடுங்கள் அல்லது நேரடியாக விஜயம் செய்ய இலக்கம் 50 மென்சிஸ் அவென்யூ டாண்டினோங் நார்த் என்ற முகவரிக்கு வாருங்கள். உங்கள் நாவிற்கு ருசியான நம்ம ஊர் உணவுகளை உண்டு மகிழ நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டிய பெயர் ஒஸ்பைஸ்.

துல்லியமான ஒலி தெளிவில் அதிநவீன ஒலியமைப்பில் கலையகத்தில் இருந்து உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் உறவுகளை மகிழ்விக்க ஆண்ட்ராய்ட் மற்றும் ஆப்பிள் டிவைஸ்களில் கிடைக்கின்றது சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோ இப்பொழுதே உங்கள் ஸ்மார்ட் போனில் சவுத் ரேடியோ இடைவெளி ஏதுமின்றி SOUTHRADIOS என தேடுங்கள்.

0: ஷோ ஷோ நிறுத்து நிறுத்து. என்ன சினிமா பாட்டு பாடிட்டு இருக்க? ஏன் சொந்த பாட்டுலாம் பாட மாட்டியா?
1: வகுத்து பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்க, ஏன் வம்பு பண்ற? சொந்த பாட்டை எவன் கேக்குறான்?
0: எதுக்கு அந்த கலைஞர்களை ஓரமா உட்கார வச்சிருக்கீங்க? வை
1: தப்பாட்டத்தை இப்ப கூப்பிடாதப்பா.
0: தப்பாட்டமா பயாங்க? இதான் அந்த நாட்டோட சரியான ஆட்டமே. ஏ சரி இங்க வா நீ அடி.

ஏன் சவ்வா இழுக்கிற? சியான் நாலு பூண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல. சந்தோஷமா பாடியா, நிம்மதியா போவாப்ல.

0: sportradio.com.
1: Okay.

0: எப்போ வந்தான் என்ன? பழைய ஆசை, புதிய ஆசை, சின்ன ஆசை, பெரிய ஆசை, இப்படி எல்லா ஆசையும் எதுவுமே கிடையாது. இப்ப பழைய ஆசை புது ஆசையா வந்திருக்கு.
1: Hey everybody, welcome one and all, man. I hope you're ready to shake, party and grind tonight.
2: Yeah, my man, பாட்டு போடியா?
1: Hit it!

துல்லியமான ஒலித்தெளிவில் கேட்டு மகிழுங்கள் ராஜாங்கம் வானொலி. உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ் செயலியில் மட்டுமே.

숨 딱.

இன்றைய சூப்பர் ஹிட் பாடல்கள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோம். எதிரொலி ஆஸ்திரேலியாவில் இருந்து மாதம் ஒரு தடவை வருகின்ற பத்திரிகை. ஆஸ்திரேலியாவின் அத்தனை விடயங்களை, நடப்பு விவகாரங்களையும், தமிழ் கலை கலாச்சார நிகழ்வுகளையும் எழுத்துருவில் தாங்கி வருகிறது. ஆஸ்திரேலியா தழுவிய ரீதியில் அனைத்து தமிழ் வணிக நிலையங்களிலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இணையதளத்தில் படிக்க இப்பொழுதே கூகுள் செய்யுங்கள் ETHIROLI.com எதிரொலி.com.

0: குரல் உங்கள் விருப்ப பாடல்கள் உங்கள் அபிமான புரட்சி வானொலியில் கேட்டு மகிழ்ந்தன. இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை ஹோம் பேஜில் தட்டுங்கள்.
1: உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட உங்கள் குடும்பத்தில் ஒருவராக உங்கள் பயணத்தின் உற்ற தோழமையாக உங்கள் தனிமைக்கு ஏற்ற பொழுதுபோக்கு அம்சங்களை தாங்கி சவுத் ரேடியோ செயலி.

0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
1: ஃப்ரீயாவோடு மாமே, வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயாவோடு மாமே, உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

எங்கெங்கு சென்றாலும் இசையுடன் உங்களோடு இணைந்திருக்கும் புரட்சி புரட்சி புரட்சி FM. மனதை இதமாக்கும்

0: இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது சவுத் ரேடியோஸ்.
1: அன்பு தாய்மார்களே மற்றும் பிஸியாக இதை கேட்டுக் கொண்டிருப்பவர்களே, நம்ம விஜய் ஆண்டனி பிச்சைக்காரனாக நடித்திருக்கும் பிச்சைக்காரன் படத்திலிருந்து இதோ உங்களுக்காக ஒரு கிளாமர் சாங்.
2: சமர வனிதா சௌன்யா லிம்பியா.

இப்போது இலவச செயலி பயன்படுத்தும் நேயர்களும் புரட்சி வானொலியில் விருப்ப பாடல் கேட்டு மகிழலாம். நீங்கள் செய்ய வேண்டியது சவுத் ரேடியோ செயலியின் ஹோம் பேஜ் பகுதியில் உள்ள சாங் ரிக்வெஸ்டினை கிளிக் செய்யுங்கள். ரிவார்ட்ஸ் வீடியோ விளம்பரத்தை முழுமையாக பார்த்து பின் சாங் ரிக்வெஸ்ட் பகுதி வழி விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: காதோரம் கீதமிசைக்கும்
1: அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி.
0: இசைப்புயலின் இன்னிசையில் அமைந்த பாடல்களை தாங்கி வரும் ரகுபாடியம் வானொலி.
2: இது எந்நேரமும் கரையை கடக்காத, வழியிலும் உங்கள் இதயத்தை விட்டு நீங்காத
3: வெள்ளை மழை இங்கு பொழியும்.
4: கேளுங்கள் ரகுமானியம் வானொலி, சவுத் ரேடியோஸ் செயலியில் மட்டுமே.

ஒலியோடை படைப்பில் முன்னணி வகிக்கும் திரு முருகன் அவர்களது குரலில் நமது சவுத் ரேடியோ செயலியின் பாட்காஸ்ட் பகுதி ஒலியோடை படைப்பாக நந்திபுரத்து நாயக் கடல்வேந்த கரிகால் வளவன் கடல் புறா சிவகாமியின் சபதம் வேள்பாரி பார்த்திபன் கனவு மற்றும் பொன்னியின் செல்வன் கேட்டு மகிழ தவறாதீர்கள். கூடவே உங்கள் அன்பான பின்னூட்டங்களை நமக்கான ஊக்கமருந்தாக ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: love again.
1: Itu dah South Radio, South Beats, South Vibes. எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள்
2: ஆஹா.

0: ஊரகங்களில் ஊரகங்களின் அழகை தரிசித்தபடி இந்த பாத்திரி பாடல் கேட்டவாறு பேருந்தில் பயணித்துள்ளீர்கள்.
1: அந்த அழகிய நினைவுகளை மீட்டி பார்த்திட உங்கள் தொண்ணூறுகளின் திவிட்டாத மெட்டுக்களை கேட்டு மகிழ்ந்து
2: பத்து மணி
0: பாட்டு தான் இப்பொழுது கேளுங்கள். 90s இட்ஸ் ரேடியோ.

இப்போது இலவச செயலி பயன்படுத்தும் நேயர்களும் புரட்சி வானொலியில் விருப்ப பாடல் கேட்டு மகிழலாம். நீங்கள் செய்ய வேண்டியது சவுத் ரேடியோ செயலியின் ஹோம் பேஜ் பகுதியில் உள்ள சாங் ரிக்வெஸ்டினை கிளிக் செய்யுங்கள். ரிவார்ட்ஸ் வீடியோ விளம்பரத்தை முழுமையாக பார்த்து பின் சாங் ரிக்வெஸ்ட் பகுதி வழி விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள்.

இங்கு எல்லாமே புதுமைதான். மெல்பர்ன் மாநகரத்தில் உங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் மிகச்சிறந்த முறையில் அதிநவீன ஒளிப்பட கருவிகளின் உதவியுடன் ஜனரஞ்சகமாக ஒளிப்படம் செய்திட ஒளிப்பட காட்சிகளாக உங்கள் அழகு நிறைந்த ஞாபக சிதறல்களை நினைவழியா நாட்களாக பார்த்து ரசித்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்டுடியோ சார்ல்ஸ் அலைபேசி எண் 424-604-385. மீண்டும் ஒரு தரம், 424-604-385. நினைவில் நிற்க வேண்டிய பெயர் ஸ்டுடியோ சார்ல்ஸ்.

ஸ்பைசி சாட்ஸ் டீ அண்ட் காஃபி ஷாப் நாவிற்கு சுவையாக தேநீர் அருந்தி மகிழ்ந்திட சிற்றுண்டிகளை உண்டு மகிழ ஸ்பைசி சாட்ஸ் தாலுகா அலுவலகம் அருகில் தேன்கனிக்கோட்டை தமிழ்நாடு நம்பி வாங்க.

0: ருசிக்க அருந்தி மகிழ்க ஸ்பைசி சாட் டீ அண்ட் காஃபி ஷாப்.
1: உங்கள் தோழனாய் காதோரம் தேனிசை பாய்ச்சும் சவுத் ரேடியோஸில் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

தமிழ் ஒளியோடை படைப்பில் முன்னணி வகிக்கும் திரு முருகன் அவர்களது குரலில் நமது செயலியின் பாட்காஸ்ட் பகுதியில் ஒளியோடை படைப்பாக நந்திபுரத்து நாயகி, கடல்வேந்தன், கரிகால் வளவன், கடல் புறா, சிவகாமியின் சபதம், வேள்பாரி, பார்த்திபன் கனவு மற்றும் பொன்னியின் செல்வன். கேட்டு மகிழ தவறாதீர்கள்.

புதிய மாற்றங்களுடன் உங்கள் சவுத் ரேடியோ செயலி செயலி பிடித்திருக்கின்றதா? இப்பொழுது நட்சத்திர பொத்தானை அழுத்தி 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்கள் உங்கள் அபிமான புரட்சி வானொலியில் கேட்டு மகிழ்ந்தன. இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை

0: ரெடி ரெடி சர வெடி ஆட்டம் போட வைக்கும் நம்பர் ரெடி நம்பர் ரெடி
1: பார்ட்டி ஒன்னு தொடங்கட்டுமா
0: எந்நேரமும் இங்கே வீக்கெண்ட் தான் என்ஜாய்மெண்ட்டுக்கு பஞ்சமில்லை எப்போதுமே தொழிலிசை பாடல்கள்
2: லாலா கடசாந்தி
0: உங்க விருப்பப்படி சத்தமா போடுங்க சந்தோஷமா ஆடி மகிழுங்க சவுத் ரேடியோஸின் ரீமிக்ஸ் வானொலி

கொண்டாடினோம் மாநகரத்தில் உங்கள் நாவிற்கு ருசியாக இலங்கை இந்திய மலேசிய உணவு வகைகளை சுவைத்து மகிழ்ந்த உங்கள் விசேட தேவைகளுக்கு ஏற்ற வகையில் கேட்ரிங் வகைகளை ஆர்டர் செய்து மெல்பேர்னின் சவுத் ஈஸ்ட் பகுதியில் நீங்கள் எங்காவது இருந்தாலும் உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றே நீங்கள் நாட வேண்டிய இடம் ஒஸ் ஸ்பைஸ். மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் 3 9599 2775, கூகுளில் ஒஸ்பைஸ் என தேடுங்கள் அல்லது நேரடியாக விஜயம் செய்ய இலக்கம் 50 பென்சிஸ் அவென்யூ டேண்டினோங் நார்த் என்ற முகவரிக்கு வாருங்கள். உங்கள் நாவிற்கு ருசியான நம்ம ஊர் உணவுகளை உண்டு மகிழ நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டிய பெயர் ஒஸ் ஸ்பைஸ்.

ஒல்லியோடை படைப்பில் முன்னணி வகிக்கும் திரு முருகன் அவர்களது குரலில் நமது சவுத் ரேடியோ செயலியின் பாட்காஸ்ட் பகுதி ஒல்லியோடை படைப்பாக நந்திபுரத்து நாயகி கடல் வேந்தன் கரிகால் வளவன் கடல் புறா சிவகாமியின் சபதம் வேள்பாரி பார்த்திபன் கனவு மற்றும் பொன்னியின் செல்வன் கேட்டு மகிழ தவறாதீர்கள். கூடவே உங்கள் அன்பான பின்னூட்டங்களை நமக்கான ஊக்கமருந்தாக ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில்தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை.
1: முதல் முறையா உங்ககிட்டதான் சொல்லப்படுறேன்.

0: South Radio.
1: Yo, boys, I am singing song. Soup song. Flop song.

எங்கெங்கு சென்றாலும் இசையுடன் உங்களோடு இணைந்திருக்கும் புரட்சி புரட்சி புரட்சி FM. மனதை இதமாக்கும்.

0: என்ன சமையலற பக்கம் இருந்து பாட்டு சத்தமா கேக்குது, வாசனை வேற மூக்க தொலைக்குது.
1: அது நம்ம லாலா மசாலாவோட மகிமை.
0: என்ன லாலா மசாலாவா?
1: ஆம், 20-க்கும் மேற்பட்ட மசாலா பொருட்கள் வீட்டு தயாரிப்பாக விற்பனைக்கு காத்திருக்கிறது.
0: இன்று வாட்ஸ்அப்பில் +91 984 7574124 இந்த இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இந்தியாவின் எந்த பகுதிக்கும் ஷிப்மெண்ட்ஸ் அனுப்பி வைக்கப்படும்.
0: சவுத் ரேடியோஸ் எனும் சொல்லை ரெஃபரன்ஸ் செய்து கூடவே ஒரு இலவச மாதிரி பொருளை பெற்றுக் கொள்ளுங்கள். இனி உங்க கைப்பக்குவம் வேற மாதிரி. லாலா மசாலா.

0: ஜானு, நீ ஆஸ்திரேலியா போனதுக்கு அப்புறம் இப்பதான் முதல் தடவையா ஊருக்கு வந்திருக்கியா?
1: இல்ல பிரவீன், ஆஸ்திரேலியாவே நம்ம ஊரோட அப்கிரேட் வெர்ஷன் தான்.
0: அப்படின்னா
1: நிலா வெளிச்சத்தை ரசிக்கலாம், நட்சத்திரங்களோட பேசலாம், நம்ம ஊர் நினைவோட நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸோட எப்பவுமே நம்ம சவுத் ரேடியோஸ் கேட்டுகிட்டு இருக்கலாம்.
0: அட, இது சூப்பரா இருக்குல்ல.
2: இப்பொழுதே தரவிறக்கிக் கொள்ளுங்கள் சவுத் ரேடியோஸ்.
3: என்ன
4: என்ன,
3: ஏன் இப்படி பாக்குற?
4: ஒண்ணும் இல்லையே.
3: ஒண்ணு இல்லனா ஏன் கைய வைக்கிற?
4: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

இன்றைய சூப்பர் ஹிட் பாடல்கள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோம். எதிரொலி ஆஸ்திரேலியாவில் இருந்து மாதம் ஒரு தடவை வருகின்ற பத்திரிகை. ஆஸ்திரேலியாவின் அத்தனை விடயங்களையும், நடப்பு விவகாரங்களையும், தமிழ் கலை கலாச்சார நிகழ்வுகளையும் எழுத்துருவில் தாங்கி வருகிறது. ஆஸ்திரேலியா தழுவிய ரீதியில் அனைத்து தமிழ் வணிக நிலையங்களிலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இணையதளத்தில் படிக்க இப்பொழுதே கூகுள் செய்யுங்கள் ETHIROLI.com எதிரொலி.com.

வல்லாலம்மா கல்லாங்கா நாங்க விரல விட்ட வெள்ளங்கா கொரிகிள்ளிக்கா முந்திரிக்கா நான் கோண கொப்பற கொய்யாக்கா கஜா முயன் வல்லாட்ட மாட்டுக்கு நான் ருக்கிற டம்மால் டிம்மால் ரிமாண்டு காட்டுக்கு நான் ஊவா ஒரு சட்ட ஒரு பல்பா ஒரு பேண்ட்டு ஒரு பேனா ஒரு சட்ட ஒரு பல்பா ஒரு பேண்ட்டு ஒரு பேனா.

ஒளி தெளிவில் அதிநவீன ஒளியமைப்பில் கலையகத்தில் இருந்து உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் உறவுகளை மகிழ்விக்க ஆண்ட்ராய்ட் மற்றும் ஆப்பிள் டிவைஸ்களில் கிடைக்கின்றது சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோ இப்பொழுதே உங்கள் ஸ்மார்ட் போனில் சவுத் ரேடியோ இடைவெளி ஏதுமின்றி SOUTHRADIOS என தேடுங்கள்.

0: புதிய மாற்றங்களுடன் உங்கள் சவுத் ரேடியோ செயலி செயலி பிடித்திருக்கின்றதா? இப்பொழுது நட்சத்திர பொத்தானை அழுத்தி 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: உங்கள் விருப்ப பாடல்கள் உங்கள் அபிமான புரட்சி வானொலியில் கேட்டு மகிழ்ந்தன. இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை ஹோம் பேஜில் தட்டுங்கள்.

ஆஸ்திரேலியா உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல ஆசைப்படுகிறவரா? வீடு வாங்க முடியலையே, எனக்கு பேட் கிரெடிட் வந்துட்டே அப்படின்னு கவலைப்படுகின்றவரா? அல்லது எந்த மாதிரியான லோன் எடுத்தால் என்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு போகலாம் என்று குழப்பத்தில் இருக்கின்றவரா? உங்களுடைய வங்கிக் கடன் தொடர்பான தேவைகள் எதுவாக இருந்தாலும், ஆஸ்திரேலியாவின் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும், மெல்பேர்னில் இருந்தவாறு சேவை வழங்க காத்திருக்கிறார்கள் ஆல் ரவுண்ட் ஃபைனான்ஸ் புரோக்கர்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த சப்ரீனா உலகநாதன். இன்றே அலைபேசியூடாக அலையுங்கள். சுழியம் 406-998-941 இணையதளத்தில் ஆல் ரவுண்ட் ஃபைனான்ஸ் புரோக்கர்ஸ் .com.au. Refinance home loans, investment loans, construction loans, loan doc loans, business loans, asset finance, bad credit loans, debt consolidations. இப்படி எந்த வகையான வங்கிக் கடன் தொடர்பான தேவைகள் இருந்தாலும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.

0: என்ன சமையலற பக்கம் இருந்து பாட்டு சத்தமா கேக்குது, வாசனை வேற மூக்க தொலைக்குது.
1: அது நம்ம லாலா மசாலாவோட மகிமை.
0: என்ன லாலா மசாலாவா?
1: ஆம், 20க்கும் மேற்பட்ட மசாலா பொருட்கள் வீட்டு தயாரிப்பாக விற்பனைக்கு காத்திருக்கிறது.
0: இன்று வாட்ஸ்அப்பில் +91 984 7574124 இந்த இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இந்தியாவின் எந்த பகுதிக்கும் ஷிப்மெண்ட்ஸ் அனுப்பி வைக்கப்படும்.
0: சவுத் ரேடியோஸ் எனும் சொல்லை ரெஃபரன்ஸ் செய்து கூடவே ஒரு இலவச மாதிரி பொருளை பெற்றுக் கொள்ளுங்கள். இனி உங்க கைப்பக்குவம் வேற மாதிரி. லாலா மசாலா. அடுத்து வரும் மூன்று பாடல்கள் உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸில் புரட்சி FM சிறப்பு தொழில்நுட்பத்துடன்.

0: பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க ஒன்லியான் சவுத் ரேடியோஸ் டாட் காம்.
1: பஞ்சமில்லை எப்போதுமே தொழிலிசை பாடல்கள் உங்க விருப்பப்படி சத்தமா போடுங்க, சந்தோஷமா ஆடி மகிழுங்க. சவுத் ரேடியோஸின் ரீமிக்ஸ் வானொலி.

0: என்ன சமையலற பக்கம் இருந்து பாட்டு சத்தமா கேக்குது, வாசனை வேற மூக்க தொலைக்குது.
1: அது நம்ம லாலா மசாலாவோட மகிமை.
0: என்ன லாலா மசாலாவா?
1: ஆம், 20க்கும் மேற்பட்ட மசாலா பொருட்கள் வீட்டு தயாரிப்பாக விற்பனைக்கு காத்திருக்கிறது.
0: இன்று வாட்ஸ்அப்பில் +91 984 7574124 இந்த இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இந்தியாவின் எந்த பகுதிக்கும் ஷிப்மெண்ட்ஸ் அனுப்பி வைக்கப்படும்.
0: சவுத் ரேடியோஸ் எனும் சொல்லை ரெஃபரன்ஸ் செய்து கூடவே ஒரு இலவச மாதிரி பொருளை பெற்றுக் கொள்ளுங்கள். இனி உங்க கைப்பக்குவம் வேற மாதிரி. லாலா மசாலா.
2: அடுத்து வரும் 4 பாடல்கள் உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ் பாடலிகளில் மட்டுமே.

ஸ்பைசி சாட்ஸ் டீ அண்ட் காஃபி ஷாப் நாவிற்கு சுவையாக தேநீர் அருந்தி மகிழ்ந்திட சிற்றுண்டிகளை உண்டு மகிழ ஸ்பைசி சாட்ஸ் தாலுகா அலுவலகம் அருகில் தேன்கனிக்கோட்டை தமிழ்நாடு நம்பி வாங்க நான் ருசிக்க அருந்தி மகிழ்க

ஏவன்டாவன் போனா போது விட்டு பொறுக்கி பயன் போலகுது. நம்ம வேலையை பாப்பவா. எக்கா தலைப்பு செய்தி வாசிக்கிறது கிருஜக்கா கோமலா. மாமா

0: Get your feelings from your favorite songs. Only on SouthRadios.com.
1: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். பேக்ல போச்சு.

0: என்ன கணக்கு பண்ணேன்
1: ஜானு, நீ ஆஸ்திரேலியா போனதுக்கு அப்புறம் இப்பதான் முதல் தடவையா ஊருக்கு வந்திருக்கியா?
2: இல்ல பிரவீன், ஆஸ்திரேலியாவே நம்ம ஊரோட அப்கிரேட் வெர்ஷன் தான்.
1: அப்படின்னா
2: நிலா வெளிச்சத்தை ரசிக்கலாம், நட்சத்திரங்களோட பேசலாம், நம்ம ஊர் நினைவோட நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸோட எப்பவுமே நம்ம சவுத் ரேடியோஸ் கேட்டுகிட்டு இருக்கலாம்.
1: அட, இது சூப்பரா இருக்குல்ல.
3: இப்பொழுதே தரவிறக்கிக் கொள்ளுங்கள் சவுத் ரேடியோஸ்.

0: நீங்கள் உள்ளூர் அல்லது உலக இலத்திரணியல் வாணிப உரிமையாளரா? உங்களுடைய வியாபாரமும் மிக குறைந்த விலையில் நாளொன்றிற்கு 500,000 மேற்பட்ட நுகர்வோரை சென்றடைய வேண்டுமா?
1: ஏன் தாமதம்? இப்பொழுது உங்கள் சவுத் ரேடியோஸினை info@southradios.com மின்னஞ்சல் வழி தொடர்பு கொள்ளுங்கள்.
0: வியாபாரம் பெருகிட விளம்பரம் செய்வீர்.
2: அழகா அழகா சிரிக்கிறாளுங்க, அடுத்து நோடியே முறைக்கிறாளுங்க, உசரா உசரா நினைக்கிறாளுங்க, உடனே உடனே மறக்கிறாளுங்க.

0: Listen your favorite songs only on southradios.com.
1: சொன்னபடிகள் மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு? அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பாக்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயல் வாக்கியா ஒன்னா ரெண்டா. ஓ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு. சொன்னபடிகள் அப்படியே அதுல உள்ள சொன்னபடிகள் மக்கர் பண்ணாதே. சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே. என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே. அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரேன்.

0: கவலையேறி உங்கள் இதயங்களின் நாடி 24 மணி நேரமும் மிக துல்லியமான ஒலி தெளிவுடன் உங்களை நாடி வருவது சவுத் ரேடியோஸ்.
1: A classic and at the same time progressive.

சத்தம் என்ன? மண்ணோட சின்ன குரல் என்ன? எங்க

0: இப்போது இலவச செயலி பயன்படுத்தும் நேயர்களும் புரட்சி வானொலியில் விருப்ப பாடல் கேட்டு மகிழலாம். நீங்கள் செய்ய வேண்டியது சவுத் ரேடியோ செயலியின் ஹோம் பேஜ் பகுதியில் உள்ள சாங் ரிக்வெஸ்டினை கிளிக் செய்யுங்கள். ரிவார்ட்ஸ் வீடியோ விளம்பரத்தை முழுமையாக பார்த்த பின் சாங் ரிக்வெஸ்ட் பகுதி வழி விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள்.
1: அடுத்து வருவது மிக வித்தியாசமான ஒளித்தெளிவில் புதிய தொழில்நுட்பத்துடன் உங்கள் சவுத் ரேடியோஸில் மட்டுமே.

0: வாடி வாடி, தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா ஒண்ணுடியா?
1: தண்ணிய புடிச்சு வந்து தகராறு பண்றியா?
2: பின்ன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
1: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

0: இப்போது உங்கள் அபிமான புரட்சி வானொலியில் சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியூடாக உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம்.
1: வரலாற்று சிறப்புமிக்க பொன்னியின் செல்வன் தொடர் இப்பொழுது பாட்காஸ்டாக எக்ஸ்க்ளூசிவ்லி உங்கள் சவுத் ரேடியோஸில் மாத்திரமே. உங்கள் மொபைலில் டவுன்லோட் செய்யுங்க சவுத் ரேடியோஸ். நீங்கள் இணைந்திருப்பது சவுத் ரேடியோஸ் .com. நமது வானொலி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம்
2: செய்யுங்கள்.
3: வருங்கால வைஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நம பூஜாஞ்சகரிஷ்யே. ஐயையோ போரியே போரியே.
4: அரே போ ரங்கா ஸ்ரீலங்கா கொப்பரத்தை.

0: இப்போது உங்கள் அபிமான புரட்சி வானொலியில் சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியூடாக உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம்.
1: வரலாற்று சிறப்புமிக்க பொன்னியின் செல்வன் தொடர் இப்பொழுது பாட்காஸ்ட்

0: facebook.com நமது வானொலி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: ஆசை எப்ப வந்தா என்ன? பழைய ஆசை, புதிய ஆசை, சின்ன ஆசை, பெரிய ஆசை, இப்படி எல்லா ஆசையும் எதுவுமே கிடையாது. இப்ப பழைய ஆசை புது ஆசையா வந்திருக்கு.
2: Hey everybody, welcome one and all, man. I hope you're ready to shake, party and grind tonight.
3: Yeah, my man, பாட்டு போடியா?
2: Hit it!

на путь.

காசை 100 ரூபாய்.

0: என்ன
1: என்ன,
0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணும் இல்லையே.
0: ஒண்ணு இல்லனா ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

எக்ஸ்க்ளூசிவ் லைவ் ஸ்ட்ரீமிங் லைவ் ஸ்டுடியோ Hit Music Radio Application. Turn it up, live loud. Stay tuned with South Radio. Hits only happen here. All the hits on your fingertips.

0: காலே வலிக்குதுடா. தூங்கலான்னு போனா தூக்கமும் வரல. இன்ஸ்டா பக்கம் போனா பெண்களோட கவர்ச்சி நடனங்கிற பேர்ல வீடியோ தான் வருது.
1: இதுவா உன் கவலை டார்லிங்? இப்பவே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோர்ல சவுத் ரேடியோஸ் தேடி கேட்டு பாரு.

உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.

0: தற்போது இலவச செயலி பயன்படுத்தும் நேயர்களும் புரட்சி வானொலியில் விருப்ப பாடல் கேட்டு மகிழலாம். நீங்கள் செய்ய வேண்டியது சவுத் ரேடியோ செயலியின் ஹோம் பேஜ் பகுதியில் உள்ள சாங் ரிக்வெஸ்டினை கிளிக் செய்யுங்கள். ரிவார்ட்ஸ் வீடியோ விளம்பரத்தை முழுமையாக பார்த்து பின் சாங் ரிக்வெஸ்ட் பகுதி வழி விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள்.
1: உங்கள் மனதை மயக்க போகும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

Twice. எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள். மிகத்துல்லியமான ஒலி தெளிவில் அதிநவீன ஒலி அமைப்பில் கலையகத்தில் இருந்து உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் உறவுகளை மகிழ்விக்க ஆண்ட்ராய்ட் மற்றும் ஆப்பிள் டிவைஸ்களில் கிடைக்கின்றது சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோ இப்பொழுதே உங்கள் ஸ்மார்ட் போனில் சவுத் ரேடியோ இடைவெளி ஏதுமின்றி SOUTHRADIOS என தேடுங்கள்.

நெஞ்ச நூலாக்கி திரியாக்குற, நாடி நரம்பெல்லாம் வெறியாக்குற, கண்ண கல்லாக்கி குறி பாக்குற, இன்னும் என்னென்ன

அய்யோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அர்ச்சனை.

0: சவுத் சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
1: ஒரே ஒரு பெயர் சவுத் ரேடியோ.
0: அடுத்து வரும்
1: நான்கு பாடல்கள்
0: இதய பரப்பெல்லாம் இனிமை சேர்க்கும். அடுத்து வரும் நான்கு பாடல்கள்

மிக துல்லியமான ஒளித்தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோஸ்

சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உற்றதோழ. சிங்கப்பூர் லிட்டில் இந்தியாவில் வீரமா காளி அம்மன் ஆலயத்திற்கு முன்பாக 122 சரங்குன் சாலையில் யூனிவர்சல் உங்களுக்கு தேவையான அத்தனை ஸ்மார்ட் போன்களையும் விசேட விலை கழிவோடு பெற்றுக்கொள்ள ஸ்மார்ட் போன் அக்சசரிஸ் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கிட யூனிவர்சல்.

0: வலிக்குதுடா. தூங்கலான்னு போனா தூக்கமும் வரல. இன்ஸ்டா பக்கம் போனா பெண்களோட கவர்ச்சி நடனங்கிற பேர்ல வீடியோ தான் வருது.
1: இதுவா உன் கவலை டார்லிங்? இப்பவே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோர்ல சவுத் ரேடியோஸ் தேடி கேட்டு பாரு.

0: உலகின் எந்த பகுதியில் நீங்கள் வாழ்ந்தாலும் உங்கள் உற்ற தோழனாக தமிழின் அத்தனை வானொலிகளையும் ஒரே செயலியில் தாங்கி வளம் வருகின்றது. சவுத் ரேடியோ.
1: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.

0: உங்கள் இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது சவுத் ரேடியோஸ்.
1: உலகின் எந்த பகுதியில் நீங்கள் வாழ்ந்தாலும் உங்கள் உற்ற தோழனாக தமிழின் அத்தனை வானொலிகளையும் ஒரே செயலியில் தாங்கி வளம் வருகின்றது சவுத் ரேடியோ.
0: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.

எங்கெங்கு சென்றாலும் இசையுடன் உங்களோடு இணைந்திருக்கும் புரட்சி புரட்சி புரட்சி FM மனதை இதமாக்கும்

பதினெட்டு வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் எல்லா ஆம்பளையும் நீங்க தாண்டா இருக்காங்க. இந்த இடத்துக்கு அப்படி என்ன தாண்டா மவுஸ்? ஆ,

0: ஏன்பா போதுமா, நான் கடையை
1: மூடணும். ஊரகங்களின் அழகை தரிசித்தபடி இந்த பாத்திரி பாடல் கேட்டவாறு பேருந்தில் பயணித்துள்ளீர்களா?
2: அந்த அழகிய நினைவுகளை மீட்டி பார்த்திட உங்கள் தொண்ணூறுகளின் திவிட்டாத மெட்டுக்களை கேட்டு
3: மகிழ்ந்தார்.
1: இப்பொழுது கேளுங்கள்.
4: அடுத்து வரும் மூன்று பாடல்கள் உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸில் புரட்சி FM சிறப்பு தொழில்நுட்பத்துடன்.

0: சூப்பர் சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
1: ஒரே ஒரு பெயர் சவுத் ரேடியோ.
0: அடுத்து வரும் 4 பாடல்கள்.

புதிய மாற்றங்களுடன் உங்கள் சவுத் ரேடியோ செயலி செயலி பிடித்திருக்கின்றதா? இப்பொழுது நட்சத்திர பொத்தானை அழுத்தி 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்கள் உங்கள் அபிமான புரட்சி வானொலியில் கேட்டு மகிழ்ந்தன. இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை

0: என்ன சமையலற பக்கம் இருந்து பாட்டு சத்தமா கேக்குது, வாசனை வேற மூக்க தொலைக்குது.
1: அது நம்ம லாலா மசாலாவோட மகிமை.
0: என்ன லாலா மசாலாவா?
1: ஆம், 20-க்கும் மேற்பட்ட மசாலா பொருட்கள் வீட்டு தயாரிப்பாக விற்பனைக்கு காத்திருக்கிறது.
0: இன்று வாட்ஸ்அப்பில் +91 984 7574124 இந்த இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இந்தியாவின் எந்த பகுதிக்கும் ஷிப்மெண்ட்ஸ் அனுப்பி வைக்கப்படும்.
0: சவுத் ரேடியோஸ் எனும் சொல்லை ரெஃபரன்ஸ் செய்து கூடவே ஒரு இலவச மாதிரி பொருளை பெற்றுக் கொள்ளுங்கள். இனி உங்க கைப்பக்குவம் வேற மாதிரி. லாலா மசாலா.

0: மாட்டினுக்கிடான்.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு, வேணா.

0: என்ன நான் சொல்றது,
1: மெல்பர்ன் மாநகரத்தில் உங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அதிநவீன முறையில் ஒளிப்படம் செய்திட வீடியோகிராபி மற்றும் போட்டோகிராபி மூலமாக உங்கள் அழகிய நினைவுகளை வளரும் நினைவுகளாக மீட்டிப்பார்க்கின்ற வகையில் ஒளிப்படம் செய்திட இன்றே நினைவில் வைத்திருங்கள் ஸ்டுடியோ சார்ல்ஸ். மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்டுடியோ சார்ல்ஸ் சுழியம் 424-604-385. மீண்டும் சுழியம் 424-604-385.

ஆஸ்திரேலியாவில் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல ஆசைப்படுகிற நபரா? வீடு வாங்க முடியலையே, எனக்கு பேட் கிரெடிட் வந்துட்டே அப்படின்னு கவலைப்படுகின்ற நபரா? அல்லது எந்த மாதிரியான லோன் எடுத்தால் என்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு போகலாம் என்று குழப்பத்தில் இருக்கின்றனவரா? உங்களுடைய வங்கி கடன் தொடர்பான தேவைகள் எதுவாக இருந்தாலும், ஆஸ்திரேலியாவின் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும், மெல்பேர்னில் இருந்தவாறு சேவை வழங்க காத்திருக்கிறார்கள் ஆல் ரவுண்ட் ஃபைனான்ஸ் புரோக்கர்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த சப்ரீனா உலகநாதன். இன்றே அலைபேசியூடாக அலையுங்கள். சுழியம் 406-998-941 இணையதளத்தில் allroundfinancebrokers.com.au. Refinance home loans, investment loans, construction loans, law doc loans, business loans, asset finance, bad credit loans, debt consolidations. இப்படி எந்த வகையான வங்கிக் கடன் தொடர்பான தேவைகள் இருந்தாலும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.

0: இன்றைய சூப்பர் ஹிட் பாடல்கள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோம். எதிரொலி ஆஸ்திரேலியாவில் இருந்து மாதம் ஒரு தடவை வருகின்ற பத்திரிகை. ஆஸ்திரேலியாவின் அத்தனை விடயங்களை, நடப்பு விவகாரங்களையும், தமிழ் கலை கலாச்சார நிகழ்வுகளையும் எழுத்துருவில் தாங்கி வருகிறது. ஆஸ்திரேலியா தழுவிய ரீதியில் அனைத்து தமிழ் வணிக நிலையங்களிலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இணையதளத்தில் படிக்க இப்பொழுதே கூகுள் செய்யுங்கள். எதிரொலி.com.
1: Okay.

0: சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உற்றதோழ.
1: எடியே